மின்கா தலோன்ஹி கமண்டமான நிக்குபார் ஸ்டேட் ஒலிம்பிக் அசோசியேஷன் நெறி செட்யூல்ல மின ஈவெண்ட்ஸ் இன்கம் பேட்மிண்டன் ஹேக் யோகா இன்கம் டிஸ்ட்ரிக் ஹேக் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் கம் சாத் அண்டமான் ஓபன் டிஸ்ட்ரிக் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நெகே கழன் நெலுத்தகு இப்தகுழை ததா ஃபூல் செலிப்த ஹேவர் மின் அலஹாங்கோ சூன் சிங்கே இங் தங்க முசகாம ததானே அலஹாங்கோ சூன் சிங்கே அன்கம் மனா ஜே தக் கினே தமினே மினே இங்க என்ட்ரி ஃபீஸ் ரே மிஹா கான்டாக்ட் கம் நம்பர் ஐரு தமிழ் காலோன் 9434280768 ஓபன் ஸ்டேட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மின்னகே கழன் இப்த நேரனாய் செலிப்த நேரனாய் லூய் அலாங்கோ சூன்சிங்கே இப்த மஜு தர்சின் அலாங்கோ சூன்சிங்கே அன்கம் லாஸ் என்ட்ரி ஃபீ கினே தமினே என்றே அஜென்கம் டிஸ்ட்ரிக் யோகா சாம்பியன்ஷிப் தகே கழன் மின் இப்த லூசின் ஹேக் ஃபேன்சின் அலாங்கோ சூன்சிங்கே நெய் ஸ்ரீ விஜயபுரம் இப்தனெட் சீன் அலாங்கோ சூன் சிங்கெட் அன்கம் லாஸ் என்ட்ரி ஃபீ கினே தமின என்றே நான் இன்றே அழுத்தமி காலோன்றே ஐ கான்டாக்ட் நம் நம்பர் 9933277452 லமக்தே என்கம் அண்டமான் நிக்கோபார் ஸ்டேட் ஒலிம்பிக் அசோசியேஷன் அன்னி மின் காத்திலோனி ஹோய் தாங்கி தரேக் திறன் மின் சோங்கி மகாவட்கர நெல்லக் ஹோயினு குன்பனம் ஹி

மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குறளமுதம் தகவல் நேரம், ரசிகர் தென்கிண்ணம், அறிவிப்புக்கள், சிந்தனை ஆகியன ஒலி உலாவரும்.

4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 22ஆம் நாள் ஜூன்

முதலில் குறளமுதம். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. தெளிவுரை: என்ன பயன் கிடைக்கும் என்று கருதாது ஒருவன் செய்த உதவியின் பெருமையை ஆராய்ந்தால் அது கடலை விட பெரியதாகும். மீண்டும் குறள்: பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. குறள் எண் 103, அதிகாரம் செய் நன்றி அறிதல். தொடர்வது தகவல் நேரம். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபொனிக்ஸ்வே துறைமுகத்தில் இருந்து எம்வி ஹட்பே நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங் எல்லன் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஜாலிபாய் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித் தீப், சுராஜ்தீப், ஸ்டைட் ஐலண்ட், கதம்தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் 7ஆம் தேதி காலை 7 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பாசேஜ் நாளை 11:00 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு ஷகித்தீவிலிருந்து சுராஜீவிற்கு செல்லும். அதன் பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு சுராஜீவிலிருந்து ஷகித்தீவிற்கு செல்லும். அதன் பிறகு மாலை 3:30 மணிக்கு ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் 7ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சுராஜீவிலிருந்து புறப்பட்டு ஷஹித் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. மேற்கூறிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். வானிலை அறிக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு சுற்றுச்சூழல் ஒரு முக்கிய பங்கு. தூய்மையான காற்று, சுத்தமான குடிநீர், காடுகள் இவை அனைத்தும் மனித நலனுக்கு முக்கிய பங்கு அளிக்கின்றன. இந்த வருட உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் பருவநிலைக்காக, நமது எதிர்காலத்திற்காக இயற்கையால் உத்வேகம் பெறுவோம் என்பதே. உலகளாவிய பருவநிலை நெருக்கடியை சமாளிக்க அவசரமான உடனடி நடவடிக்கை எடுப்பது மிக அவசியம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க காடுகளை வளர்ப்போம். நம் வீட்டில் மாடித்தோட்டமோ வீடை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலில் சிறு சிறு மரங்களை நட்டு காற்றை தூய்மைப்படுத்துவோம். இன்று ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினம். இன்று மட்டும் மரம் நட்டால் போதாது, இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் மரத்தை காப்போம். ஆம் நேயர்களே, ஜூன் 5 மட்டுமல்ல 365 நாளும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நேயர்களே, நாம் தனிநபராகவோ குழுவாகவோ இணைந்து சுற்றுச்சூழலை காப்போம். நேர்

நேர்களே, வருகின்ற ஜூன் 8 தேதி அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டு விழாவை கொண்டாடவுள்ளது. 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியாக பெயர் மாற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக செயல்படத் தொடங்கியது. அகில இந்திய வானொலி 1927 தனியார் நிறுவனமாக தொடங்கி பின்னர் 1936 அரசு வானொலியாக மாறியது. 1957 ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக ஆகாஷ்வாணி என்று அழைக்கப்பட்டது. இது பிரசாத் பாரதியின் ஒரு பிரிவு. நேர்களை, 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பங்காளி, நிக்கோபாரி, ஹிந்தி போன்ற பிரத்யேக மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலும் இந்தியாவின் கலாச்சார வளர்ச்சியிலும் போர்க்காலங்களிலும் முக்கிய பங்காற்றிய பெருமை அகில இந்திய வானொலிக்கு உண்டு. அகில இந்திய வானொலியின் 90 வருடத்தை கொண்டாடும் விதமாக நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் ஒரு மாத கால கொண்டாட்டமாக நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளோம். தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என தொலை தொடர்பு தளங்கள் வளர்ந்து கொண்டே போனாலும் இன்றும் என்றும் என்றென்றும் மக்கள் மனதில் நிற்பது வானொலி மட்டுமே. சிறுவர்களுக்கான சிறுவர் பூங்கா, இளைஞர்களுக்காக இளைய பாரதம், முதியவர்களுக்காக அனுபவம் பேசுகிறது. சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை ஒலிக்கூடத்திற்கு அழைத்து நேர்முகம் காண்பது, மகளிருக்கான நிகழ்ச்சிகள், மலரும் நினைவுகள், ஒரு நாள் புதுப்பாடல், மற்றொரு நாள் பழைய பாடல், இப்படி பலதரப்பட்ட பாடல்களை ரசித்து உணர்வதற்கும் கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் பாலமாக விளங்குவது வானொலி மட்டுமே. அகில இந்திய வானொலியின் 90 வருட பயணத்தில் ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து அறிவிப்பாளர்களாக நாங்களும் நேயர்களாக நீங்களும் இணைந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஒரு மாத கால கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். தகவல் நேரம் கேட்டீர்கள். தொடர்வது ரசிகர் தென்கிண்ணம். பங்கேற்பவர் தொழிலதிபர் மற்றும் திரைப்பட இயக்குனர் ஆதவன் அவர்கள்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் ஆதவன் என்கிற அழகேசன். நான் வணிகம் செய்து வருகிறேன். திரைத்துறையிலும் நான் இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். போட்பேர் வானொலி நிலையத்தில் 2003 எனது முதல் நாடகம் வேலை கலாட்டா ஒளிபரப்பானது. கடந்த 20 போட்பேர் வானொலியில் எனது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது. 20 போட்பேர் வானொலியுடன் நான் தொடர்பில் இருந்து வருகிறேன். இன்றைய ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் நான் ரசித்த சில பாடல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய முதல் பாடல் முத்துநகையே முழு நிலவே. நம்முடைய உறவுகள் என்றும் ஒரு தொடர்கதை தான். நமது உறவுகள் ஒரு ரயிலின் பெட்டிகள் போல் நீண்டு கொண்டே செல்லும். அந்த உறவுகளுக்கு பாசம் உண்டு, நேசம் உண்டு, காதலும் உண்டு. காதலை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அதே போல உறவுகளை யாரும் விட்டுக் கொடுப்பதில்லை. காலையில் கண்விழிக்கும் பொழுது வானில் பறக்கும் பறவைகளை பார்த்து மனம் எந்த அளவுக்கு லயித்து விடுமோ அதே போல்தான் காதல் வயப்பட்டவர்களின் உள்ளமும் குதூகலித்து விடுகின்றன. முத்துநகையே முழு நிலவே என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து பாடுகிறாள். இங்கு அவளது உறவின் சிறப்பை சொல்கிறாள். அவளது காதலனோ தன் காதலை பற்றி பாடுகிறான். இந்த பாடலின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு பெண்ணின் உறவையும் ஒரு ஆணின் காதலையும் சொல்லியிருப்பதுதான். இந்த பாடலில் வாலிப கவிஞர் வாலியின் ஒவ்வொரு வரிகளிலும் தேன் அமிர்தமாய் தித்திக்கின்றன. சாமுண்டி என்ற படத்தில் SPB S. ஜானகியின் இனிய குரலில் வாருங்கள் இப்பாடலை கேட்கலாம்.

ஒரு தலைவனும் தலைவியும் வெவ்வேறு துருவங்களானால் வாழ்க்கை இனிக்காது, சிறக்காது. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் அன்போடும் பாசத்தோடும் இருந்தால்தான் அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண

காதலிக்கும் பொழுது இருக்கும் அந்த அன்பு கல்யாணத்துக்கு பிறகு காணாமல் போய்விடுகிறது. பல சமயத்தில் காதலிக்கும் பொழுது சுதந்திர பறவைகளாக இருக்கும் காதலர்கள் கல்யாணத்துக்கு பிறகு குடும்பம் என்று வந்துவிடுகிறது. அங்கே பொறுப்புகள் கூடிவிடுகின்றன. அங்கேதான் பிரச்சனையும் ஆரம்பமாகிவிடுகிறது. மேடையைப் போல வாழ்க்கை அல்ல, நாடகமானதும் விலகி செல்ல. மேடை நாடகம் என்பது ஒரு எழுதப்பட்ட நாடகம், ஆனால் வாழ்க்கை என்பது நாம் உருவாக்குவது. மன்றம் வந்த தென்றலுக்கு மன்றம்.

நந்தி. வாருங்கள் அடுத்த பாடலை கேட்கலாம். நிலவுக்குத்தான் எத்தனை முகங்கள், நிலா எத்தனை அழகானது. ஒரு அழகான பெண்ணை நிலாவோடு ஒப்பிடுவார்கள் நமது கவிஞர்கள். நிலவையும் ஒரு பெண்ணாகவே கருதுவார்கள். இன்று பார்க்கும் இந்த நிலா நாளை வேறொரு வடிவில் இருப்பதுண்டு, அடுத்த நாள் இன்னொரு வடிவில் இருப்பதுண்டு. அது மட்டுமா, சில நாட்கள் நிலா வானிலிருந்து காணாமல் போய்விடுவதும் உண்டு. நிலா ரயிலேறி இன்னொரு வானுக்கு சென்று விட்டதோ என்று கூட நமக்குள் ஒரு ஐயம் ஏற்படுவது உண்டு. நமது தாத்தா பாண்டி அப்பா அம்மா முதற்கொண்டு நாமும் நிலாவை பார்த்து ரசித்திருக்கிறோம். நமது குழந்தைகளும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வயதாகி முதுமை அடைந்தாலும் நிலா என்றும் எப்படி இதுபோல் இளமையாக இருக்கிறது என்று எண்ணி அடிக்கடி வியந்திருக்கிறேன். கல்யாண பால் நிலா, காய்ச்சாத தேன் நிலா. வாருங்கள் கேட்கலாம்.

0: நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்யும்.
1: கலேவானுய ஹோங்யவாங் ஜக்கரேல் குயிச்சகு அலா குவாவ் கரே அட் கலே என் மின்காங்கயானிஹி கம்பெலேரியா என் வஹன்லு தென் கம்பெலேரியா என் வாலக் தக்கினா பஹி அந்தங்கம் எனோ ஃபெலிஸ் ஜியங் கண் மிசோக யஹி அடிலாடன் லேனரங் அட் மிஹோ ஐபோய் ஹகென் வஹாவ உனத் மஜர்தானுவ யேஹி ஹாரோ உன்ஹே கேன் நுப்த யூ ங்கமாக் நீ தசு பதேஹி உனத் லேனென் குபி குயினு டேங்கி ஹேகின் கு குயினு பன்றி யஹி யஹி வதங்க வனுய இலாடன் ஐ ஹம தரே ஜக்க மஹாம்ரே மிஹோ இன் தஹ மிஹோ இன் ngai ஹோல்லண்ட ஐ லால் ங்கம்பெலேரியா இன் வா ஹகோல ஆலாரே ஐ ஜூ ங்கம்பெலேரியா மக்த இன்கம் ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி அன்கி மென் காத்தலோனி.
2: தென்றல் வந்து முத்தம் தருகையில் எத்தனை ஆனந்தம், தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு, எத்தனை அழகான வரிகள். இந்த பாடலை கேட்கும் பொழுது மனம் எங்கோ சென்று விடுகிறது. நாம் அனைவரும் நமது கடந்த காலத்தை நோக்கி பயணித்து விடுகிறோம். கேஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி அவர்களின் அந்த மெஸ்மரிச குரல்கள் மிகவும் இனிமையாக இருக்கின்றன. தென்றல் வந்து என்னை தொடும், சத்தமின்றி முத்தமிடும். இந்த ஒரு பாடலுக்காகவே இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எத்தனை ஆஸ்கார் அவார்டுகளையும் தாராளமாக அள்ளித்தரலாம். வாருங்கள், தென்றல் வந்து என்னை தொடும் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ரசிகர்களே, நான் ரசித்த இந்த பாடல்களை நீங்களும் கேட்டு ரசித்தீர்கள். இது போன்ற இனிமையான பாடல்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதவன் என்ற அழகேசன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ரசிகர் தேன் கிண்ணம். பங்கேற்றவர் தொழிலதிபர் ஆதவன் அவர்கள்.
2: तेज बुखार, पसीना आना, सिर और शरीर में दर्द, उल्टी और कमजोरी,
3: ये मलेरिया के लक्षण हो सकते हैं।
2: मलेरिया संक्रमित मादा एनोफिलीज मच्छर के काटने से फैलता है।
3: समय पर इलाज न मिलने पर ये बीमारी गंभीर रूप ले सकती है।
2: सोते समय मच्छरदानी का उपयोग करें।
3: घर और आसपास पानी जमा न होने दें।
2: पानी की टंकियों और बर्तनों को ढक कर रखें।
3: अगर बुखार हो तो रक्त की जाँच करवाएं।
2: अब हम कर सकते हैं।
3: अब हमें करना होगा।
2: मलेरिया को मिलकर हराना होगा।
3: स्वस्थ जीवन अपनाएं, मलेरिया को दूर भगाएं।
2: स्टेट हेल्थ सोसाइटी द्वारा जनहित में जारी।
1: இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வனிதா. வணக்கம் நேயர்களே.